0: rāzi dōng tēlā pārcē chēm nē sōng, lō tā mā chūp chē chū nā kī wā shī. Tē zi dōng kī nyam pio lāng mā sā, rāng kā sām lā yā hūs tōng dā, sēm tīng nē kām mē yab chē, chū pō wā sōng wā shī. Bē nā ngā nī gābī chā rā tōng tū, chā rā tō nī chō chē tōng wā mā shī, chā mā sā tū yab zām shī.
1: Nyā kā tū tōng nē, wā nē tōng tū yā sā yīn.
0: Tē rā yīn sī mā shī, rāng kā sām lā yā hūs tōng dā. Rang ge chu pong de yu zam zhi, he fan xin tan zhe de ning ji miao zhi. Luo xie ji le, duo ni er xin ji ge zhu zhi. Rang ne luo qun ju da ha ti he da. Ge du du yu bu le, tan de zi da dan xiang de ge zhi.
1: Ye ga bu qi si di, tu zu ge xun dar tim ne, tan duo lai mei bei mi qi zhi. Mo rang le wei nan si le wei nan pi xi yu zang, wo duo le ni er men le ji.
0: 见过茶呢，你也是不能了。对那么样子也没事的。啊，这让我来教出来是好的些。俺总是谢谢偏开头的，何凡新的一路名，他的开头的过去，马上你把那的阿姆那个母亲的过去，他的很多连连的公布学生，起码看了你都要过个明星不是？俺老公送咱俩挺过去的，劳动那最高嘛是。
1: 让，大姐说，龙马姐，我，让给媳妇上我这个月呢，刚才俺们让了干部月，干部媳妇卡多啊？
0: 哦，这些，让卡钱多一点，谢谢。嗯，这东西都没去当年菩萨的这些多，我那也没给伢啥的。
2: 俺老杨比，不是，让俺大罗哩嗦，星星，让俺爸拉腾多罗哩么嗦？去罗铁水，去嗦，他让小给你姐姐卡巴那来下腾多罗哩么嗦？腾多罗皮么嗦啦？嗯嗯，先把皮么嗦了？哩么嗦？阿姐，给玉给嘛是？让爸拉姐姐呢撒些心大了气宇着，一年让学的腾多罗嘛有呢？
3: 拿了卡巴去给不是不？让学的，你出来给嘛是吧？
4: 巴拉学个去罗铁队，快铁送到，你才要经过。这里注意啥？你多罗姐姐让你们都用。
3: 俺们拉去拉铁马里，给咱拿了狗血，巴拉罗皮送的，俺先把狗皮啊。
2: 啊，拖车嘛拿，拖车嘛拿，巴拉点点罗皮里。你送的还卡巴去给不去啊？
4: 俺终于打了。喂，蔡阳，上个八月。
0: 古达，今天把那些，就是通过演员吉林那点些，吉林那最后那些被小龙王叫醒，马天白就是点的红绿牌，点了饺子是点的红绿牌。

0: ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས 也咕咕咕对于俺你出
1: 何不去给我汤那就听吧那干不说给那空得不免去预防那当那位苏州行的皮大我愿对给这些里人民习近的娘们囊出了过年了我几乎得了年在给孙娜的追问李唐西青年那我那苏东阿汤四处浪吧那我无知找我说给那我得不免去那当那位苏州行的皮大我愿对给这些的起来给老子同年人民习近的娘们囊出了预防那当那位苏州行给那我我不汤那我张世青年给了第六个那我是几年预防那当那位苏州行呢给用给母鸡才不行耶他的卡巴给自己来给小朱托呢给给那当那位那对了打更经验
2: 预防那当那位苏州行给这趟几层结果被运营那当那位那对看了从高度片面十几年的样子国古党国书国内玫瑰
1: 他是三年他是中介尽管去两天破浪卡巴按照两个月估计出去送了几几个十几三年十几中介生出去去扎的几浪卡巴按照两个月估计给个个个个个处